0: 95.5 அனு துணைதசமாத லக்காண்ட ரேடியோ ITN செபே ஸ்ரீலாங்கிய ஹண்ட
1: விழாவ பெருவு நவே வினாடிக்காய்
2: விழாவு உபவித்த கிண்ட ஆவி
3: லொதரையே பெரலி கரண NLB மெகா பவர் தேவந்த மெகா சுப்பிரி தேக்கட அமதரவ ருபியால் கோட்டியக பவர் சுப்பிரி தேக்க சகா கிராண்ட் சுப்பிரி தேக்கட சுப்பிரி மோட்டரத்தியா NLB மெகா பவர் உபர் அதம்ம மினதிக்கான்

0: 105 FM 93.7 Lakana Radio ITN
1: Ekaye menada dahato nai
2: Dekya Sureke mumagatota Clean Sri Lanka wedasatahane yate kriyaatmaka wana Jaathika marga arakshawa pilibanda sisum danuwat kirime Dekya me langa wedasatahana
1: Junitaha 8 Udasana 7 sita Vikramabahu Jaathika Pasala Gampula Samvidhanaya Clean Sri Lanka Lekam Karyalaya Sri Lanka Polisiya Samaga Adhyapana Amathyanshaya
0: Purna Madhyama Hivara Swadhina Roopawahini Madhyajalaya Dekya Surekimu Magathota
3: Lukayya Mare Vedane Uni Dokkige Wale Mare Memory Loskila
4: Memory Lost Call the doctor. யாரு சொன்னது?
3: மம கிரிக்கு புண்ணியா சீனி வெடுனு முக்கு தட்ட போய் விடுக்கிறேன் ஐயா
5: மாட்ட
4: சூப்பர் டாக்டர் நீ டாக்டர் ஹரியிடம் கீழே தீரவானே
1: விஜய தோசை மிஸ்ரணைய
0: விஜய ப்ரொடக்ட்ஸ் அப்பே ரசைய ரட்டை செவட்ட
6: රාජ්‍ය බැංකුවක සුරක්ෂිතභාවය ඉහළම රැකවරණය සමගින් ස්ථාවර තැන්පතු සඳහා ඉහළම පොලිය RDB බැංකුවෙන්
0: ඔබේ කෝටිපති සිහිනය අද සැබෑ වෙයිද රාත්‍රී 10ට ලක්හඬ අහන්න ජාතික ලොතරැයි මණ්ඩලයේ සියලුම ටිකට් පත්වල ජයග්‍රාහී ප්‍රතිඵල අද රාත්‍රියේම ඔබට කියන එකම රේඩියෝව ලක්හඬ FM 93.5 FM 93.7 Lakhanda Radio ITN
1: Passaru ekai venade 16ai Mesinden passe ape bindoya 7ai bindoya 3ai 93.5 ai 93.7 tewala tiyana ohalage messages tika balamu

0: பிராட்டத்த வாகக்கு என்ன ரேடியோ
1: தன்னாத டைம் பாஸ் கரான் ஒனுனாம் பொதாக்கே வண்ணி பில்மைகக் பலாம் அப்பை ஏக்கட மனுச்சேக்கத் தோரகான்

0: ஹேதோர கங்கே கலனஹி நஹதே மேவி பெனிலா
1: சம அனுக்ரஹய
2: லொதரையே பெரலிகரண என்எல்பி மெகா பவர் தேவந்த மெகா சூப்பர் டாக்கட அமතරව ரூபியல் கோடியக பவர் சூப்பர் டாக்க சஹ கிராண்ட் சூப்பர் டாக்கட சூப்பர் ரிமோட் ரத்யா என்எல்பி

0: அத்தனையும் வினாடி அட்டாய விழாவ சுப சந்தியாவாக்கு ஹெம கெனெக்டம ஹெமோட்டமா சுப சந்தியாவாக் சாரு வாடா
1: சுப சந்தியாவாக் குட் ஈவினிங்
0: குட் ஈவினிங் லசன தவசக் வென்ன அதிகேல ஹிதனா தவச
1: தவச
0: கூட கிளாவாக் கேவி
1: விவரை விவரை அப்பி என்ன அந்திமட்டனே
0: அப்பி அந்திம அந்திம கட்டே தான் அப்பி என்ன ආදරණීය මැසේජ් එකක් නිකන් අපි බලාගෙන ඉන්නවා.
1: මේ පැත්තට WhatsApp එකට මැසේජ් එකක් දාන්න ඉතින් වෙනද වගේ මාට පුළුවන් කියලා ආදන්න. මෙන්න නම්බර් එක 0.7 0.3 0.7 0.3 0.7 0.3 0.7 0.3 0.7 ට වාගේ WhatsApp මැසේජ් එක මේ පැත්තට එවන්න.

0: வினாடி தொல ஹை டேங்
1: டேக்யா சுரக்கி மும்மக தொட்டா கிளீன் ஸ்ரீலங்கா வெடசடான யடத்தே கிரியாத்மக வனா ஜாதிக மார்க ஆரக்ஷாவ பிலிபந்த சிசும் தனுவத் கிரிமே டேக்யா மீலங்க வெடசடான
2: ஜுனி தா அட உடசன ஹதே சிட விக்ரம பாஹோ ஜாதிக பாசல கம்புல சம்விதானய கிளீன் ஸ்ரீலங்கா லேகம் கார்யாலய ஸ்ரீ லங்கா போலீசிய சமக அத்தியாபன அமாத்தியாசிய
3: பூர்ண மாத்தியம் திவர ஸ்வாதீன ரூபவாகினி மாத்தியாலய தேரேக்யா.

0: நீமன புதுபன சித்த நீமன புதுபன
1: சத்யாந்தையே ராத்திரி சுமதுர தர்ம தேசனைய சினசுராதா ராத்திரி நவேட்ட